0: இன்னும் சிகிமை ச தம்பீரம் மூந்தௌசரிபியைவோ
1: மீங்கம் தாய்பியோ ஐ வாங்களை மொ மொங்கி தைவி தேவி நோபோ பான் தைவி செலைகோ ஐசே பீஜு சாய்வகோ அதுக்கே கொய் வாங்க இ பீ செகாய்பதை காசு ஜும் போ செய்ய
2: இயமா பீ போட்லே ஹைபசிதோ நியம் கங்கிங்கி செய் சாபதிங்க செய் மேம் மொயாம் சாய் போட்ப தாய்பாசி கொய்கி தொங்க மக்கலமனிதனா
3: தோய் மக்கதானம் தவாரியம்த சான பியூ நேபியாம்
2: பீ போட்ப ஹைபசிதா கொய்கி கரம் கரம் கொய் செகாய்ப கும்பரா நட்ரகன கமாய் கமாய் தோப மக்கல்கி போட்லினு தாய்பியுனே
1: சூரகனே அக்கொய் லுகோங்பதை இல்லக செகாய்பசிஞ்சா
2: அஹன்
1: பின்ன பண்போய்ரோ அதுக்கு கொய் மனிங்த சக்கல்லக சிங்தபகி சும்மலைபசே எல் சேப்த செகாய்ப சுண்டிங் செகாய்ப அதுக்கு பி சாபதச்சு அக்கொய் மொயாங் பிக்காக்க திங்பை செகாய்ப தட்பதோ அது அதுக்கு அக்கொய் ஜோனபபோ அதுவும் போட்லேப
2: அதே தின்னகும்ப சிப்பகி அக்கொய் மக்கள் மக்கள் லேபிசிச்சு அதுவும் தவிர
1: போட்லே லோய் போட்லே
2: ஸ்பிரியோலா அக்கொய்சு சிக் கங்சேரம்பதி அசை பி போடாம யாவனே ஐயோ ஐயோ பீதுகி மமங்க மனரப்ச கரதிஹிதே பமுலகதுயினேபா அது கர்மாய் தௌரிகேதுகி போட்ப
1: ஐன சைன்தபகோ லைரோ அசூப போட் ஒரு அமோ ஒரு லங்லாதல் பதராதரா லவிபகோ அது லங்லா ஹைபவானிபகோ மீஜேகி தங்கே நுங்காயத ஐன ஸ்பெஷல் லவ் துரோமியன் ஹானி அது மீதனனே ஸ்மைல் லைதோ மோங்குரதிகோ
2: ஆவு
1: லிசிங்கம காஹேஜே சங்வாதம் பிதோகி மீ அதுகி வகி போதர்த லைரோங்தே அபஜரக யாச்சக ஐப லைரோ கொகி மராங் பினாம் தங்கோலசு ஹோயா திசகாய் ப்ளேதன அதுபோக்து அஸ் ஐ மைன லௌதே பைசாஜி கமாந்தோ சனர் அஸ் நுவாய்தே தசி பிதோகரகே தா இசாங்கை நங்காங்கினிகோ இமா நங்க சின்ன நமங்காங்கி தொக்தொக்கனம தௌய ஐதினேமா
2: இபியா மலங்லா தலு பதராசி லங்லா ஹைசி கமைன லௌ
1: கமைன செ கொகி லங் அமோம் சம்னபசி ஐ இதி லங்லா செ சுஞ்சோய் சோய்தன அமகம் கிசி புதி லைரேகோ அதுக பீசாபே மோங்க சானா தும் த தும் யான சுனுங் கங்பிரங்கனே லங்லா செ அமத்தகாந்தன கிசி மபந்தி லைனேபகோ அது சி லங்
2: ஃபோட்லேதனக்கோ அது சீலங்களாச்சு அம்மா போக்காயதன ஃபோட்டோயினேவா அஸ்மத்தம் அதுக்கு பீஜ் ஃபோட்லேதனக்கோ அது நோய்தபமதான் அந்த கொஞ்சம் சூறு சஜபனினவோ அது முயலாக்தோரம் நேஜா ஹிங்கத்தும் தனுந்தாங்க சுமியாயிதி பலப்தாலக ஃபோட்லேவா நோங்கான்பக யாவினே மீகி அதுபோய்தாதி அது பீபுதி தும்னா அதுக சுமாய் லவ்புலாக்தோமதாங்க சே கொய்தோ மூசௌனிங்கானிங்க ஐந்தனே அங்காயி பீக ஃபோட்லோய்
1: சிகாரமாங்கனுக்காயதனிக்கோ மத்தமங்கலக்பனே கலசிகாரசிகாரமுகி சோய்தனதௌவிரே அதுக இந்த சோம்னாகந்தனகோ அகைதரேதோ மொய்தகாய்தகாங்கதமசிவோகாய்ஹைதனேவோகோ அது மத்தம்திக்கேம்சங்கேசிபோ ஐ நோமதனே லங்லாசாமை மத்தத்தம்சிங்பதுங்கமேபா அது அகை பம்பதனேபா மீகிதி பேம்தாரகக போனைதனா ஐதி பேம்தாதேபசி கூவனிசன சப்பகனே திங்கலக அனுஅதிஞ்ச கூசிலன் சானபா அதுக லங்லாசிங்பதோ மைதோ சிங்கேபா
2: ஹானை இம்ப்ராய்டரி கும்ப குட்ன லோன்பகி தபக்சி தௌபிரபர கமாய் அதுதிக்கே அந்தௌக்தே குயி யட்டும்ன லோன்பகி மொங்கும் லோலைமபக்குதே லோலி ஹைரகதி குஜி போட்பசிகே அமரிலைனே தோய்பா அது சுங்காவ கவரக்தன தரபசி அம்தினா அங்கபனிகோ அது ஐதினே சும் தௌகிப போசே அம்தங்க ஏங்கேபதே அம் கங்கல்லேவியாம்னா குயி சிங்கா அம்பன் ததகிபா சி ஏங்கேன அந்தன தரகம சித்தடி போசன் ஏங்கேன் அதை போட்ப சும் தௌகிபதகினே ஹைப அவை அங்கம் தம் தான் பீம் தௌய்பை சித்த
4: ஐ அங்கம் தம் தான் பீம் தௌய்பை சித்தபக்தௌபதா அது மாதிரி சான அங்கம் தான்பதுனே இசாகி தொங்கான்ப சிம்பம் மோய்ரக செந்தாலம் பீமோ ஒய்யாரினேபா யம் நுங்காய்சே குய்பி ஐமா குசே கோர் நோங்போக்ஸ் பியே லேப்சிதல்லாக அக்குயின கண்ணப அமசு காங்கியதனா ஐ குயின ஹைபதி அதே எதை மயாம் கண்ணபலைரக சு பீ போட்பகி மதாங்க அம்ம காங்கபசே குய் சிசியம் கண்ணதுயினே குயினே மானே ஐ மீங் அதோக்பம் தோம்பி ஐ சிலேகு மமிங்ன சப்பகோங்தாங் ஐ சிம்பம்ஜே வாங்கை சாய்பா
2: அதை துகான்சு தும் தௌவே துகான் சங் சங்க தும் அசங்கபத சாபா பிரியோபலா குயின நஹவே அதோப்ப மபம்த செல்லக உனப மதம்த சின்பம் அஹும் பாயரக லேஹோ பீம் தேங்கி கோ துகான்சு ஃபமே அதுக கோன் மெஷின் கி கோன் அமசு கில்லே அதகி குன்ன சாபகி அமசு
3: I said, I can shoot with the idea. My young, you know, I say, my team, Tangang Zarangi.